0: My Radio 90FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா.
1: எடி கட்டுருப்பே அப்படி நிக்கு.

0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாட. He is the only one, the mega one.
1: My Radio 90 FM. 90 FM. கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.

பிடிக்கும் கோடம் பார்த்தோம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்த்தோம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பாக்காத கண்ணு என்ன கண்ணு.

0: My Radio 90 FM கேட்டறிஞ்சு கூட்டுகூடா
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்தே வர்ல்ட் மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே